கணக்கையோ அரைக்கிட்டோம் தெப்புனங்கையோ முறிவை ஓ புடையோ ஏ மறை குறோம்.